விஜய் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி அண்ட் லிவர் ஹாஸ்பிட்டல் பீமபுரம். டாக்டர் விஜயானந்த் குமார் வேகிராஜு MD DM கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி கரி ஆத்வரியம் லோ அன்னி ரகமுல ஜி.